ஒரு சிறுத்தைகளை வச்சு கருத்துறம் குஜராத்தி பிலிம் எடுத்தோம். ராணா கபூர்